0: ஆன ரேடியோ ITN ரட்டட வக කියන ரேடியோ
1: NLP හදහන ලංකාවේ වැඩිම තෑගි දෙන තෑගි අවස්ථා වැඩිමලුතරය NLP හදහන ඔබත් අදම NLP හදහන බලා ගන්න
2: கிருஷி கஷேத்திரேட்ட நவபனக் லபாதேபின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப ஏதி பிரதான வியாபிரதி அதர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிலகன நேடத்தே ஒபே பசு மீட்டர் சஹனயக்த மசகட ரூபியல் 25000க் தக்வா மிலதி கினிம் சந்தா நய சஹனயக்த ஹந்துனாதுன் இகம சூப்பர் மார்க்கெட் ஜாலியாய்
3: காடத் கலின் பத்தர விஸ்தர சமக அலுத்தும துரு துரு தனகல்ல உனுசும்மல தேஷபாலனய விதிஸ் கிரீடா துரு துரு சவிஸ்தரம
4: லக்ஷண
5: සම අනුග්‍රහය
6: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිත භාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්.